0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி.
2: தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி தொடர் நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் நாம் தொடர்கிறோம். இன்று சொல்லப்படுகிற இந்த திருக்குறள் திருமண வாழ்க்கையிலே வாழ்த்து வழங்குவதற்கு உரையாற்ற வருகிறவர்கள் பெரும்பாலும் பயன்படுத்துகிற ஒரு குறள். அதை நீங்கள் இப்பொழுது உடனடியாக அறிந்திருக்கிறீர்கள். தெரிந்தவர்கள் இணைந்து சொல்வோம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் பண்பும் பயனும். அன்பு அது பண்பு, அறன் அது பயன். அன்பும் அறனும் இருக்கும் இடத்தில் அதுதான் பண்பும் பயனுமாக அமையும். எனவே இல்வாழ்க்கையோ மாணவர் பருவ வாழ்க்கையோ துறவர வாழ்க்கையோ எதுவென்றாலும் அது பண்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும், பயன் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அப்படி பண்பும் பயனும் நிறைந்த ஓர் இல்வாழ்க்கை அமைவதற்கு அடித்தளமாக அன்பு இருக்க வேண்டும், அறன் இருக்க வேண்டும். இந்த அன்பு என்பது என்ன? கணவன் மனைவி இருவரும் இணைந்து அவர்கள் இருதலை காதலாக ஒருவர் ஒருவர் மீது அன்பு கொண்டவர்களாக அவர்கள் வெளிப்படுத்துகின்ற அந்த உறவு நிலையை நாம் அன்பு என்று சொல்கிறோம். அந்த அன்புதான் அந்த இல்வாழ்க்கையினுடைய பண்பு. அந்த அன்புத்தன்மை குறைகின்ற பொழுது அது பண்பற்ற வாழ்க்கையாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய பண்பாளர்கள் என்றாலும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கின்ற இந்த அன்புத்தன்மையில் அவர் குறைவுபட்டவராக இருந்தால் அங்கு பண்புத்தன்மை குறைந்து நிற்கிறது என்பதாக நாம் பார்க்கின்றோம். அதை போன்றே ஒரு வாழ்க்கை என்பது பண்பு நிறைந்ததாக மட்டும் இருந்தால் போதுமானது அன்று, அது பயன் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும், பயன்பாடு அங்கு இருக்க வேண்டும். வாழ்ந்த இந்த வாழ்க்கையின் விளைச்சல் என்ன? நான் அனுப்புகின்ற இந்த மழையோ பனியோ அது பயன் தராமல் திரும்பி வராது. அதை போன்று நான் சொல்கின்ற ஒவ்வொரு இறை வார்த்தையும் அது பயன் தராமல் என்னிடம் திரும்பி வராது என்று இறைவன் கூறுகிறார். ஆக இல்வாழ்க்கை என்பதே பண்பு நிறைந்த பயன் நிறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக கடவுளால் திருவுளம் கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை அவ்வாறு அமைவதற்கு இங்கு அன்பு என்பது இருக்க வேண்டும். அதை போன்று அறன், கணவன் மனைவி இணைந்து வாழ்கையில் ஏற்படுகிற அந்த அன்பின் மிகுதியினால் ஆற்றலினால் இந்த சமூகத்திற்கு நற்பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் திருவவை போற்றுகிற இந்த இல்லறத்தார், விவிலியத்தில் சுட்டிக்காட்டப்படுகிற இல்லறத்தார் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். அது ஆபிரகாம் சாராவாக இருக்கலாம், ஈசாக்கு ரெபேக்காவாக இருக்கலாம், அன்னை மரி தந்தை வளனராக இருக்கலாம். இவர்கள் எல்லாருமே இத்தகைய ஒரு வாழ்வியல் நிலையிலே அவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். அந்த வகையில் தான் சீராக்கின் ஞானம் 25:1 சொல்கிறது, இனியவை 3 என்று சொல்லி அது இந்த மூன்றையுமே குறிப்பிடுகிறது. ஒன்று, உடன் பிறந்தவர்களிடையே காணப்படுகின்ற ஒற்றுமை, அது இனியவை இனியது. அதை போன்றே அயலாரோடு அண்டை வீட்டாரோடு கொள்கின்ற நட்பு, அதுவும் இனியது. அதோடு சேர்ந்து கணவன் மனைவி இடையே இருக்கின்ற அன்பு, இந்த மூன்றுமே மிக மிக இனியவை என்று சீராக்கின் ஞானம் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த மூன்றையுமே கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இல்வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அந்த இல்வாழ்க்கையை வாழ்கின்ற ஒவ்வொருவருமே தங்கள் வாழ்க்கை பண்பு நிறைந்ததாக பயன் நிறைந்ததாக இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளுமே ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். அதில் ஏதாவது பிழை இருக்கிறது என்றால் அங்கு இடம்பெற்றிருக்க வேண்டிய அன்பில் அறத்தில் அங்கு ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்பதாக இருக்கும். அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும், மீண்டும் சீரமைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் என்று இறைவாக்கினர்கள் அறைகோல் விடுப்பது போன்று இந்த திருக்குறளிலே இந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். மீண்டும் ஒரு முறை அந்த திருக்குறளை நாம் எல்லாருமே சொல்வதற்கு முயல்வோம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இறைவனுக்கு திருவுளமானால் மீண்டும் குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், நன்றி.
1: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 17 ஞாயிற்றுக்கான மறையுரை சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, வீட்டில் பயன்படாத பழைய பொருட்களை எல்லாம் வாங்கி கடையில் வைத்து பயன்படக்கூடியவர்களுக்கு ஏலத்திற்கு விடக்கூடிய ஒரு கடை ஒன்று இருந்தது. அந்த கடையிலே நீண்ட நாட்கள் ஒரு இசைக்கலைஞரால் மிகச்சிறப்பாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வயலின் இசைக்கருவி அவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய குடும்பத்தினரால் அந்த ஏலக்கடைக்கு விற்கப்பட்ட ஒரு வயலின் வந்து சேர்த்து அந்த வயலின் அந்த கடையிலே ஒரு மூலையிலே எல்லோரும் நுழைந்தவுடன் பார்க்கக்கூடிய இடத்திலே இருந்தது. யாரும் அதை சில நாட்களாக வாங்கவில்லை. பிறகு கொஞ்சம் உள்ளே தள்ளி வைக்கப்பட்டது. அதை இன்னும் யாரும் பார்க்கவே இல்லை. பிறகு ஒரு மூலையிலே அது கிடத்தப்பட்டது. பலர் அந்த கடைக்கு ஏதாவது தேவையான பொருட்கள் கிடைக்குமா என்று அடிக்கடி வாங்க வருவது வழக்கம். பலரும் அந்த வயலினை பார்த்திருக்கிறார்கள், ஆனால் ஒரு நாள் கூட வாங்கவில்லை.

அதனுடைய ஏலமிடக்கூடிய விலை அதிகரித்து கொண்டே இருந்தது. அதிகபட்ச விலைக்கு ஒருவர் அதை வாங்கி சென்றார். அன்புக்குரியவர்களே, இது ஒரு கதை. இந்த கதை நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் இருக்கக்கூடிய ஒரு இயல்பை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒன்றாக அமைகிறது. இன்றைய இறைவாக்கு வழிபாடு வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கும் அழைப்பை இன்னும் ஆழமாக நாம் உணர்ந்து கொள்ள இந்த கதை உதவும் என்று நம்புகிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு மூன்று உவமைகளை சொல்கிறார். புதையல் உவமை, முத்து உவமை, வலை உவமை. இந்த புதையல் உவமையும் முத்து உவமையும் ஏறக்குறைய ஒரே சிந்தனையை நமக்கு வழங்குகின்றன. இந்த புதையல் உவமையிலே நாம் பார்க்கிறோம், நிலத்தில் மறைந்திருந்த ஒரு புதையலை ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார். அதை மூடி வைத்துவிட்டு தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கி கொள்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக அந்த புதையல் அங்குதான் இருந்தது. எப்படி அந்த கடையில் அந்த வயலின் அங்குதான் இருந்ததோ, பலரும் வரப்போக பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அதை கண்டுகொள்ளவில்லை. அது புதையலாக விலை உயர்ந்ததாக யாருக்கும் தென்படவில்லை. அதே போல அந்த நிலத்தில் பலர் வந்து போயிருப்பார்கள், பலர் கடந்திருப்பார்கள். கடல் பலருக்கு அது ஒரு சாதாரண பொருளாகத்தான் தென்பட்டிருக்கும். ஆனால் ஒருவர் அதை புதையலாக கண்டுகொள்கிறார். எனவே ஓடிப்போய் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த புதையலை, புதையல் இருக்கக்கூடிய நிலத்தை வாங்கிக் கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுத்திருக்கும் புதையலை நாம் கண்டும் காணாமல் இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவை நாள்தோறும் திருப்பிணி என்கிற மாபெரும் அருள் சாதனத்திலே பார்க்க நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. இறை வார்த்தை என்கிற உவிழிய வாசிப்பிலே சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பிலே அவரை கண்டுகொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஏழை எளியவர்களில் அவரை காண அவருக்கே உதவ வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து இயேசு என்கிற புதையலை, மாபெரும் செல்வத்தை நாம் நாள்தோறும் கண்டும் காணாமல் கடந்து கொண்டிருக்கிறோமா என்று இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, அன்புக்குரியவர்களே, அவர்கள் உடனே முடிவு செய்தார்கள். எதையும் தள்ளி போடவில்லை, உடனே முடிவு செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது உடனே போய் தமக்குள்ள எல்லாவற்றையும் விற்று நிலத்தை வாங்கி கொண்டார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். முத்து உவமையிலே வணிகர் நல்ல முத்தை தேடி செல்கிறார். விலையுயர்ந்த முத்தை கண்டவுடன் தமக்குரிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உடனே அதை வாங்கி கொள்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக வாழ்க்கையில் உண்மையான ஒரு பயனுள்ள மிக உயர்ந்த உன்னதமான செல்வத்தை, புதையலை கண்டுகொண்ட யாரும் தள்ளி போடவே மாட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நாம் பல நேரங்களில் ஒருவரை மன்னிக்க வேண்டும் என்கிற புதையலை கண்டுகொள்கிறோம். அதான் நம்ம வாழ்க்கைக்கு உகந்தது, விண்ணரசுக்கு உகந்தது என்று கண்டுகொள்கிறோம். சில நேரங்களில் நாம் பாவ செய்யுதன்னு செய்யணும், என்னுடைய பாவ வாழ்க்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது, பாவத்தின் பிடியில் சிக்கியிருக்கிறேன் என்பதை கண்டுகொள்கிறோம். அது ஒரு புதையல், ஒரு மாற்றத்திற்கான வழி கண்டுகொள்கிறோம். தினமும் ஜெபிக்கணும் அல்லது இந்த கருத்துக்காக கொஞ்ச நேரமாக இன்னைக்கு ஜெபிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருவது உண்மையிலே ஒரு மாற்றத்திற்கான புதையல், ஒரு அழைப்பு. திருப்பலிக்கு தவறாம போகணும் அப்படிங்கிற எண்ணம் வருவது, ஒரு தெளிவு வருவது உண்மையிலே ஒரு புதையல், ஒரு செல்வம், ஒரு அழைப்பு. ஒரு பாவ பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் என்று தீர்மானிப்பது கூட ஒரு புதையல், ஒரு அழைப்பு. ஆனா இதெல்லாம் உடனே செய்கிறோமா? எப்படி அந்த புதையலை கண்ட அவர் தமக்குரிய எல்லாத்தையும் வித்துட்டு அதை உடனே வாங்கி கொண்டாரோ, தவற விடாமல் உடனே செய்தாரோ? விலையுயர்ந்த முத்தை கண்டவர் மற்ற எல்லாத்தையும் வித்துட்டு அதை வாங்கி கொண்டாரோ? அதே போல உடனே நாம் மன்னிக்க தயாராகிறோமா? உடனே பாவம் செய்ய பாவ சங்கீதத்திற்கு போகிறோம், உடனே ஜெபிக்க நாம் முயற்சி எடுக்கிறோம், உடனே அன்றே திருப்பலிக்கு செல்ல முயற்சிக்கிறோமா, அல்லது ஒரு பாவ பழக்கத்தை விட்டுவிட முயற்சிக்கின்றோமா, செய்கின்றோமா, உடனே செயல்படுகிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதை செய்வதே இல்லை. நாளைக்கு பார்த்துருக்கலாம் அல்லது மெதுவாக செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போட செய்கிறோம். அப்படின்னா நம் கண்களிலே நாம் கண்டது, நமக்கு வந்த தெளிவு என்பது நமக்கு புதையலாக தென்படவில்லை என்பதுதான் பொருள். மூன்றாவது, அன்புக்குரியவர்களே, நாம் எதையெல்லாம் வேண்டாம் என்று விட்டுவிட்டு ஒரு புதையலை நாடி செல்கிறோமோ, மிக உயர்ந்த ஒரு காரியத்தை நாடி செல்கிறோமோ, அப்போது நாம் விட்டதை மகிழ்ச்சியோடு விடுகிறோமா?

என்ற சிந்தனையை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறது. நாம் பார்க்கிறோம், அந்த புதையலை கண்டவர் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்கு எல்லாத்தையும் விற்றுவிட்டு அந்த நிலத்தை வாங்கி கொள்கிறார். அதே போல அந்த முத்தை கண்டவரும் மகிழ்ச்சியோடு போய் எல்லாத்தையும் வித்துட்டு அதை வாங்கி கொள்கிறார். அப்படின்னா நம்ம ஒரு மாற்றத்திற்குள் வந்து விட்டோம் அப்படின்னு வைங்க. அது உண்மையிலேயே நமக்கு சுமையாக இருக்கிறதா இல்லை சுகமாக இருக்கிறதா யோசிச்சு பார்க்கணும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக இரவு முழுவதும் விழித்திருப்பது அவளுக்கு ஒரு சுகம்தான், ஒரு மகிழ்ச்சி தான். அந்த தியாகத்திலே ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். ஒரு குருவானவருக்கு உண்மையிலே தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்காக அர்ப்பணிப்பது என்பது இழப்பு அல்ல, உண்மையான மகிழ்ச்சியாகத்தான் அது இருக்க வேண்டும். ஒரு பாவத்தை விட்டு விலகுவது அல்லது ஒருவரை மன்னிப்பது என்பது அந்த மன்னிக்காமல் வஞ்சக நெஞ்சோத்தோடு வெறுப்போடு இருப்பதை விட, பாவத்தோடு இருப்பதை விட மிக உயர்ந்த நிலைக்கு கடந்து செல்வது, அது ஒன்றும் இழப்பு அல்ல. எனவே அன்புக்குரியவர்களே, அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தர வேண்டும். அப்ப நான் மாறிவிட்டேன் என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஐயோ ஐயோ இதை விட்டுட்டோமே என்ற கவலையில் இருக்கிறோமோ, உண்மையான மகிழ்ச்சியில் கிறிஸ்து இயேசுவை நம்முடைய வாழ்க்கை மாற்றத்திலே ஒரு புதையலாக மிக உயர்ந்த உன்னதமான செல்வமாக கண்டுகொண்ட மகிழ்ச்சியில் நாம் இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பார்க்கிறோம் இன்று வாசிக்க கேட்கவிருக்கிற முதல் வாசகத்திலே ஒன்று அரசர்கள் புத்தகத்திலே சாலமோனிடம் அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்கப்படுகிறது. அவருடைய தேர்வு நமக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் வியப்பளிப்பதாகவும் இருக்கிறது. சாலமோன் கடவுளுடைய பார்வையிலேயே ஆண்டவருக்கு உகந்ததை கேட்கிறார். அதாவது ஆண்டவரே சொல்லும்படி அவர் நீண்ட ஆயுளையோ செல்வத்தையோ எதிரிகளுடைய உயிரையோ எதையுமே கேட்கவில்லை. அவர் கேட்பது நன்மை தீமையை பகுத்தறிய தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை போதும், உள்ளத்தை தாருங்கள், மக்களுக்கு நான் நீதி வழங்க தகுதியோடு இருக்க இது உனக்கு உதவும் என்று ஆண்டவரிடம் கேட்கிறார். ஆண்டவரும் அவருடைய கேட்டலை அவருடைய வேண்டுதலை அங்கீகரிக்கிறார். இந்த உலக போக்கிலான செல்வம் காரியங்கள் எல்லாவற்றையும் கடந்து அவர் ஞானம் என்கிற ஒரு செல்வத்தை விரும்புகிறார் என்பதை கடவுள் அவருடைய பார்வையிலே உகந்ததாய் கண்டார் என்று பார்க்கிறோம். ஒன்று அரசர்கள் புத்தகம் 3:10 சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் உகந்ததை நாடுகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்கவும் இந்த இறைவாக்கு வழிபாடு அழைக்கிறது. என் நற்செய்தியிலே அன்புக்குரியவர்களை கடைசியிலே நாம் பார்க்கிறோம், கடைசி ஓமை வளை ஓமை இயேசு சொல்கிறார். அந்த ஓமையிலே மீன்கள் கடலிலிருந்து அரித்து வரப்படுகின்றன. அந்த வலை எல்லா வகை மீன்களையும் கொண்டு வருகிறது. அதிலே நல்ல மீன்கள் மட்டும் பிரித்து எடுக்கப்படுகின்றன, மற்ற மீன்கள் தூக்கி எறியப்படுகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்து என்கிற மாபெரும் செல்வத்தை ஒரு புதையலை கண்டுகொள்ள திருச்சபை நமக்கு அன்றாடம் அழைப்பு கொடுக்கிறது, அந்த வாய்ப்புகளை வாரி வழங்குகிறது. இந்த திருச்சபையில இருக்கக்கூடிய உறுப்பினர்களாகிய நாம் அனைவருமே பலர் நல்லவர்களாக இருக்கிறோம், பலர் கெட்டவர்களாக இருக்கிறோம். அவரவர்களுக்குத்தான் யார் என்பது தெரியும். கடவுள் பொறுமை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தீர்ப்பிட காலம் தாழ்த்தவர் தான். ஆனால் அவர் நீதியும் உள்ளவர். எனவே அவர் ஒரு நாள் வரும் அந்த தீர்ப்பு நாளிலே உண்மையான நல்ல புதையல்களை தேர்ந்து கொண்டவர்களை, உயர்ந்த செல்வங்களில் தேர்ந்து கொண்டவர்களை அவர் ஏற்றுக்கொள்வார். நல்ல மீன்களைப் போல சேகரித்துக் கொள்வார், பயன்பாட்டுக்கு எடுத்துக் கொள்வார், மற்றவர்கள் எல்லாம் தூக்கி எரிந்து விடுவார் என்று அந்த வலை ஓமை நமக்கு தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். அந்த வலை ஓமையிலே 41:9 வசனம் இப்படி சொல்கிறது, உலகம் முடிகளும் முடிவிலும் இவ்வாறே நிகழும், வானதூதர் சென்று நேர்மையாளர்களிடையே இருந்து தீயோரை பிரிப்பர். 50 வசனத்திலே பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று முடிகிறது. எனவே நம்முடைய சரியான தெரிவு, கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் தெரிவு செய்வது நம்மை நேர்மையாளர் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும், மிக குறிப்பாக நிலைவாழ்வுக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்ற தெளிவை இன்றைய இறைவாக்கு வழிபாடு நமக்கு வழங்குகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த அழைப்பை வாழ்வாக்கவும் இறைவன் நமக்கு நிலைவாழ்வை பரிசாக தரட்டும்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி.
2: தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி தொடர் நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் நாம் தொடர்கிறோம். இன்று சொல்லப்படுகிற இந்த திருக்குறள் திருமண வாழ்க்கையிலே வாழ்த்து வழங்குவதற்கு உரையாற்ற வருகிறவர்கள் பெரும்பாலும் பயன்படுத்துகிற ஒரு குறள். அதை நீங்கள் இப்பொழுது உடனடியாக அறிந்திருக்கிறீர்கள். தெரிந்தவர்கள் இணைந்து சொல்வோம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் பண்பும் பயனும். அன்பு அது பண்பு, அறன் அது பயன். அன்பும் அறனும் இருக்கும் இடத்தில் அதுதான் பண்பும் பயனுமாக அமையும். எனவே இல்வாழ்க்கையோ மாணவர் பருவ வாழ்க்கையோ துறவர வாழ்க்கையோ எதுவென்றாலும் அது பண்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும், பயன் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அப்படி பண்பும் பயனும் நிறைந்த ஓர் இல்வாழ்க்கை அமைவதற்கு அடித்தளமாக அன்பு இருக்க வேண்டும், அறன் இருக்க வேண்டும். இந்த அன்பு என்பது என்ன? கணவன் மனைவி இருவரும் இணைந்து அவர்கள் இருதலை காதலாக ஒருவர் ஒருவர் மீது அன்பு கொண்டவர்களாக அவர்கள் வெளிப்படுத்துகின்ற அந்த உறவு நிலையை நாம் அன்பு என்று சொல்கிறோம். அந்த அன்புதான் அந்த இல்வாழ்க்கையினுடைய பண்பு. அந்த அன்புத்தன்மை குறைகின்ற பொழுது அது பண்பற்ற வாழ்க்கையாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய பண்பாளர்கள் என்றாலும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கின்ற இந்த அன்புத்தன்மையில் அவர் குறைவுபட்டவராக இருந்தால் அங்கு பண்புத்தன்மை குறைந்து நிற்கிறது என்பதாக நாம் பார்க்கின்றோம். அதை போன்றே ஒரு வாழ்க்கை என்பது பண்பு நிறைந்ததாக மட்டும் இருந்தால் போதுமானது அன்று, அது பயன் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும், பயன்பாடு அங்கு இருக்க வேண்டும். வாழ்ந்த இந்த வாழ்க்கையின் விளைச்சல் என்ன? நான் அனுப்புகின்ற இந்த மழையோ பனியோ அது பயன் தராமல் திரும்பி வராது. அதை போன்று நான் சொல்கின்ற ஒவ்வொரு இறை வார்த்தையும் அது பயன் தராமல் என்னிடம் திரும்பி வராது என்று இறைவன் கூறுகிறார். ஆக இல்வாழ்க்கை என்பதே பண்பு நிறைந்த பயன் நிறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக கடவுளால் திருவுளம் கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை அவ்வாறு அமைவதற்கு இங்கு அன்பு என்பது இருக்க வேண்டும். அதை போன்று அறன், கணவன் மனைவி இணைந்து வாழ்கையில் ஏற்படுகிற அந்த அன்பின் மிகுதியினால் ஆற்றலினால் இந்த சமூகத்திற்கு நற்பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் திருவவை போற்றுகிற இந்த இல்லறத்தார், விவிலியத்தில் சுட்டிக்காட்டப்படுகிற இல்லறத்தார் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். அது ஆபிரகாம் சாராவாக இருக்கலாம், ஈசாக்கு ரெபேக்காவாக இருக்கலாம், அன்னை மரி தந்தை வளனராக இருக்கலாம். இவர்கள் எல்லாருமே இத்தகைய ஒரு வாழ்வியல் நிலையிலே அவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். அந்த வகையில் தான் சீராக்கின் ஞானம் 25:1 சொல்கிறது, இனியவை மூன்று என்று சொல்லி அது இந்த மூன்றையுமே குறிப்பிடுகிறது. ஒன்று, உடன் பிறந்தவர்களிடையே காணப்படுகின்ற ஒற்றுமை, அது இனியவை இனியது. அதை போன்றே அயலாரோடு அண்டை வீட்டாரோடு கொள்கின்ற நட்பு, அதுவும் இனியது. அதோடு சேர்ந்து கணவன் மனைவி இடையே இருக்கின்ற அன்பு, இந்த மூன்றுமே மிக மிக இனியவை என்று சீராக்கின் ஞானம் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த மூன்றையுமே கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இல்வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அந்த இல்வாழ்க்கையை வாழ்கின்ற ஒவ்வொருவருமே தங்கள் வாழ்க்கை பண்பு நிறைந்ததாக பயன் நிறைந்ததாக இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளுமே ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். அதில் ஏதாவது பிழை இருக்கிறது என்றால் அங்கு இடம்பெற்றிருக்க வேண்டிய அன்பில் அறத்தில் அங்கு ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்பதாக இருக்கும். அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும், மீண்டும் சீரமைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் என்று இறைவாக்கினர்கள் அறைகோல் விடுப்பது போன்று இந்த திருக்குறளிலே இந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். மீண்டும் ஒரு முறை அந்த திருக்குறளை நாம் எல்லாருமே சொல்வதற்கு முயல்வோம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இறைவனுக்கு திருவுளமானால் மீண்டும் குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், நன்றி.
1: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 17 ஞாயிற்றுக்கான மறையுரை சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, வீட்டில் பயன்படாத பழைய பொருட்களை எல்லாம் வாங்கி கடையில் வைத்து பயன்படக்கூடியவர்களுக்கு ஏலத்திற்கு விடக்கூடிய ஒரு கடை ஒன்று இருந்தது. அந்த கடையிலே நீண்ட நாட்கள் ஒரு இசைக்கலைஞரால் மிகச்சிறப்பாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வயலின் இசைக்கருவி அவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய குடும்பத்தினரால் அந்த ஏலக்கடைக்கு விற்கப்பட்ட ஒரு வயலின் வந்து சேர்த்து அந்த வயலின் அந்த கடையிலே ஒரு மூலையிலே எல்லோரும் நுழைந்தவுடன் பார்க்கக்கூடிய இடத்திலே இருந்தது. யாரும் அதை சில நாட்களாக வாங்கவில்லை. பிறகு கொஞ்சம் உள்ளே தள்ளி வைக்கப்பட்டது. அதை இன்னும் யாரும் பார்க்கவே இல்லை. பிறகு ஒரு மூலையிலே அது கிடத்தப்பட்டது. பலர் அந்த கடைக்கு ஏதாவது தேவையான பொருட்கள் கிடைக்குமா என்று அடிக்கடி வாங்க வருவது வழக்கம். பலரும் அந்த வயலினை பார்த்திருக்கிறார்கள், ஆனால் ஒரு நாள் கூட வாங்கவில்லை. சிலர் தினந்தோறும் வருபவர்களாகவும் கூட இருந்தார்கள். ஒரு நாள் அந்த வழியாக அந்த கடைக்கு வந்த ஒரு வயலின் இசை கலைஞர் அந்த வயலினை பார்த்து விட்டு அதை எடுத்து தூசியை துடைத்து அந்த நரம்புகளை சரி செய்து வெளியே பொறுமையாக உட்கார்ந்து அருமையான ஒரு பாட்டிற்கான இசையை அந்த வயலினிலே நீட்டி காண்பித்தார். அதை பார்த்த மக்கள் அனைவரும், ஆகா, இவ்வளவு அருமையான இசை வெளிப்படுத்தக்கூடிய இசையை கொடுக்கக்கூடிய வயலின் தான் இத்தனை நாட்கள் இந்த இடத்துல இருந்ததா என்று உடனே அதை வாங்க முயற்சித்தார்கள். அதனுடைய ஏலம் விடக்கூடிய விலை அதிகரித்து கொண்டே இருந்தது. அதிகபட்ச விலைக்கு ஒருவர் அதை வாங்கி சென்றார். அன்புக்குரியவர்களே, இது ஒரு கதை. இந்த கதை நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் இருக்கக்கூடிய ஒரு இயல்பை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒன்றாக அமைகிறது. இன்றைய இறைவாக்கு வழிபாடு வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கும் அழைப்பை இன்னும் ஆழமாக நாம் உணர்ந்து கொள்ள இந்த கதை உதவும் என்று நம்புகிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு 3 உவமைகளை சொல்கிறார். புதையல் உவமை, முத்து உவமை, வலை உவமை. இந்த புதையல் உவமையும் முத்து உவமையும் ஏறக்குறைய ஒரே சிந்தனையை நமக்கு வழங்குகின்றன. இந்த புதையல் உவமையிலே நாம் பார்க்கிறோம், நிலத்தில் மறைந்திருந்த ஒரு புதையலை ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார். அது மூடி வைத்துவிட்டு தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கி கொள்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக அந்த புதையல் அங்குதான் இருந்தது. எப்படி அந்த கடையில் அந்த வயலின் அங்கேதான் இருந்ததோ பலரும் வரப்போக பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அதை கண்டுகொள்ளவில்லை. அது புதையலாக விலை உயர்ந்ததாக யாருக்கும் தென்படவில்லை. அதே போல அந்த நிலத்தில் பலர் வந்து போயிருப்பார்கள், பலர் கடந்திருப்பார்கள். பலருக்கு அது ஒரு சாதாரண பொருளாகத்தான் தென்பட்டிருக்கும். ஆனால் ஒருவர் அதை புதையலாக கண்டுகொள்கிறார். எனவே ஓடிப்போய் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த புதையல் இருக்கக்கூடிய நிலத்தை வாங்கிக் கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுத்திருக்கும் புதையலை நாம் கண்டும் காணாமல் இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவை நாள்தோறும் திருப்பணி என்கிற மாபெரும் அருள் சாதனத்திலே பார்க்க நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. இறை வார்த்தை என்கிற உவிலிய வாசிப்பிலே சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பிலே அவரை கண்டுகொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஏழை எளியவர்களில் அவரை காண அவருக்கே உதவ வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து இயேசு என்கிற புதையலை, மாபெரும் செல்வத்தை நாம் நாள்தோறும் கண்டும் காணாமல் கடந்து கொண்டிருக்கிறோமா என்று இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். 2வது, அன்புக்குரியவர்களே, அவர்கள் உடனே முடிவு செய்தார்கள். எதையும் தள்ளி போடவில்லை, உடனே முடிவு செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது உடனே போய் தமக்குள்ள எல்லாவற்றையும் விற்று நிலத்தை வாங்கி கொண்டார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். இந்த முத்து உவமையிலே வணிகர் நல்ல முத்தை தேடி செல்கிறார். விலையுயர்ந்த முத்தை கண்டவுடன் தமக்குரிய எல்லாவற்றையும் விற்றுவிட்டு உடனே அதை வாங்கிக் கொள்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக வாழ்க்கையில் உண்மையான ஒரு பயனுள்ள மிக உயர்ந்த உன்னதமான செல்வத்தை புதையலை கண்டுகொண்ட யாரும் தள்ளி போடவே மாட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நாம பல நேரங்களில் ஒருவரை மன்னிக்க வேண்டும் என்கிற புதையலை கண்டுகொள்கிறோம்.
அதை நம்ம வாழ்க்கைக்கு உகந்தது, விண்ணரசுக்கு உகந்தது என்று கண்டு கொள்கிறோம். சில நேரங்களில் நான் பாவ சங்கீதம் செய்யணும், என்னுடைய பாவ வாழ்க்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது, பாவத்தின் பிடியில் சிக்கியிருக்கிறேன் என்பதை கண்டுகொள்கிறோம். அது ஒரு புதையல், ஒரு மாற்றத்திற்கான வழி கண்டுகொள்கிறோம். தினமும் ஜெபிக்கணும் அல்லது இந்த கருத்துக்காக கொஞ்ச நேரமாக இன்னைக்கு ஜெபிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருவது உண்மையிலே ஒரு மாற்றத்திற்கான புதையல், ஒரு அழைப்பு. திருப்பலிக்கு தவறாம போகணும் அப்படிங்கிற எண்ணம் வருவது, ஒரு தெளிவு வருவது உண்மையிலே ஒரு புதையல், ஒரு செல்வம், ஒரு அழைப்பு. ஒரு பாவ பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் என்று தீர்மானிப்பது கூட ஒரு புதையல், ஒரு அழைப்பு. ஆனா இதெல்லாம் உடனே செய்கிறோமா? எப்படி அந்த புதையலை கண்ட அவர் தமக்குரிய எல்லாத்தையும் வித்துட்டு அதை உடனே வாங்கி கொண்டாரோ, தவற விடாமல் உடனே செய்தாரோ? விலையுயர்ந்த முத்தை கண்டவர் மற்ற எல்லாத்தையும் வித்துட்டு அதை வாங்கி கொண்டாரோ? அதே போல உடனே நாம் மன்னிக்க தயாராகிறோமா? உடனே பாவம் செய்ய பாவ சங்கீதத்திற்கு போகிறோம், உடனே ஜெபிக்க நாம் முயற்சி எடுக்கிறோமா? உடனே அன்றே திருப்பலிக்கு செல்ல முயற்சிக்கிறோமா? அல்லது ஒரு பாவ பழக்கத்தை விட்டுவிட முயற்சிக்கின்றோமா? செய்கின்றோமா? உடனே செயல்படுகிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதை செய்வதே இல்லை. நாளைக்கு பார்த்துருக்கலாம் அல்லது மெதுவாக செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போட செய்கிறோம். அப்படின்னா நம் கண்களிலே நாம் கண்டது, நமக்கு வந்த தெளிவு என்பது நமக்கு புதையலாக தென்படவில்லை என்பதுதான் பொருள். மூன்றாவது அன்புக்குரியவர்களே, நாம் எதையெல்லாம் வேண்டாம் என்று விட்டுவிட்டு ஒரு புதையலை நாடி செல்கிறோமோ, மிக உயர்ந்த ஒரு காரியத்தை நாடி செல்கிறோமோ, அப்போது நாம் விட்டதை மகிழ்ச்சியோடு விடுகிறோமா என்ற சிந்தனையை இன்றைய நற்செய்தி வாசகன் நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறது. நாம் பார்க்கிறோம், அந்த புதையலை கண்டவர் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்கு உள்ள எல்லாத்தையும் விற்றுவிட்டு அந்த நிலத்தை வாங்கி கொள்கிறார். அதே போல அந்த முத்தை கண்டவரும் மகிழ்ச்சியோடு போய் எல்லாத்தையும் வித்துட்டு அதை வாங்கி கொள்கிறார். அப்படின்னா நம்ம ஒரு மாற்றத்திற்குள் வந்து விட்டோம் அப்படின்னு வைங்க. அது உண்மையிலேயே நமக்கு சுமையாக இருக்கிறதா இல்லை சுகமாக இருக்கிறதா யோசிச்சு பார்க்கணும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக இரவு முழுவதும் விழித்திருப்பது அவளுக்கு ஒரு சுகம்தான், ஒரு மகிழ்ச்சி தான். அந்த தியாகத்திலே ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். ஒரு குருவானவருக்கு உண்மையிலே தன்னுடைய வாழ்க்கை கடவுளுக்காக அர்ப்பணிப்பது என்பது இழப்பு அல்ல, உண்மையான மகிழ்ச்சியாகத்தான் அது இருக்க வேண்டும். ஒரு பாவத்தை விட்டு விலகுவது அல்லது ஒருவரை மன்னிப்பது என்பது அந்த மன்னிக்காமல் வஞ்சக நெஞ்சகத்தோடு வெறுப்போடு இருப்பதை விட, பாவத்தோடு இருப்பதை விட மிக உயர்ந்த நிலைக்கு கடந்து செல்வது, அது ஒன்றும் இழப்பு அல்ல. எனவே அன்புக்குரியவர்களே, அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தர வேண்டும். அப்ப நான் மாறிவிட்டேன் என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஐயோ ஐயோ இதை விட்டுட்டோமே என்ற கவலையில் இருக்கிறோமோ, உண்மையான மகிழ்ச்சியில் கிறிஸ்து இயேசுவை நம்முடைய வாழ்க்கை மாற்றத்திலே ஒரு புதையலாக, மிக உயர்ந்த உன்னதமான செல்வமாக கண்டுகொண்ட மகிழ்ச்சியில் நாம் இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பார்க்கிறோம், இன்று வாசிக்க கேட்கவிருக்கிற முதல் வாசகத்திலே ஒன்று அரசர்கள் புத்தகத்திலே சாலமோனிடம் அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்கப்படுகிறது. அவருடைய தேர்வு நமக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் வியப்பளிப்பதாகவும் இருக்கிறது. சாலமோன் கடவுளுடைய பார்வையிலேயே ஆண்டவருக்கு உகந்ததை கேட்கிறார். அதாவது ஆண்டவரே சொல்லும்படி அவர் நீண்ட ஆயுளையோ செல்வத்தையோ எதிரிகளுடைய உயிரையோ எதையுமே கேட்கவில்லை. அவர் கேட்பது நன்மை தீமையை பகுத்தறிய தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை போதும், உள்ளத்தை தாருங்கள், மக்களுக்கு நான் நீதி வழங்க தகுதியோடு இருக்க இது உனக்கு உதவும் என்று ஆண்டவரிடம் கேட்கிறார். ஆண்டவரும் அவருடைய கேட்டலை, அவருடைய வேண்டுதலை அங்கீகரிக்கிறார். இந்த உலக போக்கிலான செல்வம் காரியங்கள் எல்லாவற்றையும் கடந்து அவர் ஞானம் என்கிற ஒரு செல்வத்தை விரும்புகிறார் என்பதை கடவுள் அவருடைய பார்வையிலே உகந்ததாய் கண்டார் என்று பார்க்கிறோம். ஒன்று அரசர்கள் புத்தகம் 3:10 சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் உகந்ததை நாடுகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்கவும் இந்த இறைவாக்கு வழிபாடு அழைக்கிறது. நற்செய்தியிலே அன்புக்குரியவர்களை கடைசியிலே நாம் பார்க்கிறோம், கடைசி ஓமை வலை ஓமை இயேசு சொல்கிறார். அந்த ஓமையிலே மீன்கள் கடலிலிருந்து அரித்து வரப்படுகின்றன, அந்த வலை எல்லா வகை மீன்களையும் கொண்டு வருகிறது, அதிலே நல்ல மீன்கள் மட்டும் பிரித்தெடுக்கப்படுகின்றன, மற்ற மீன்கள் தூக்கி எறியப்படுகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
நாம் கிறிஸ்து என்கிற மாபெரும் செல்வத்தை ஒரு புதையலை கண்டுகொள்ள திருச்சபை நமக்கு அன்றாடம் அழைப்பு கொடுக்கிறது, இந்த வாய்ப்புகளை வாரி வழங்குகிறது. இந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாகிய நாம் அனைவருமே பலர் நல்லவர்களாக இருக்கிறோம், பலர் கெட்டவர்களாக இருக்கிறோம். அவரவர்களுக்குத்தான் யார் என்பது தெரியும். கடவுள் பொறுமை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தீர்ப்பிட காலம் தாழ்த்தவர் தான். ஆனால் அவர் நீதியும் உள்ளவர். எனவே அவர் ஒரு நாள் வரும் அந்த தீர்ப்பு நாளிலே உண்மையான நல்ல புதையல்களை தேர்ந்து கொண்டவர்களை, உயர்ந்த செல்வங்களில் தேர்ந்து கொண்டவர்களை அவர் ஏற்றுக்கொள்வார். நல்ல மீன்களைப் போல சேகரித்துக் கொள்வார், பயன்பாட்டுக்கு எடுத்துக் கொள்வார். மற்றவர்கள் எல்லாம் தூக்கி எரிந்து விடுவார் என்று அந்த வலை ஓமை நமக்கு தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த வலை ஓமதியிலே 43:13 இப்படி சொல்லுகிறது, உலகம் முடிகளும் முடிவிலும் இவ்வாறே நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளர்களிடையே இருந்து தீயோரை பிரிப்பர். 50 பின் அவர்களை தீச்சூழலில் தள்ளுவர், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று முடிகிறது. எனவே நம்முடைய சரியான தெரிவு, கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் தெரிவு செய்வது நம்மை நேர்மையாளர் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும், மிக குறிப்பாக நிலைவாழ்வுக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்ற தெளிவை இன்றைய இறைவாக்கு வழிபாடு நமக்கு வழங்குகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த அழைப்பை வாழ்வாக்கவும் இறைவன் நமக்கு நிலைவாழ்வை பரிசாக தரட்டும்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை கதைகள் ஆயிரம், வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் ஆயிரம்.
2: தக்காளி ஐஸ் கட்டி வெங்காயம் இணைபுரியா நண்பர்கள் அவர்கள் காலார காலை உலா போனார்கள். பேசிக்கொண்டே உறுதி எடுத்துக் கொண்டார்கள், தங்களில் யார் செத்தாலும் மற்றவர் அழ வேண்டும், மனம் விட்டு ஓலமிட்டு அழ வேண்டும். போகும் வழியில் ஆறு வந்தது. தக்காளியும் வெங்காயமும் குளிக்க ஆரம்பித்தன. அடம்பிடித்தது ஐஸ் கட்டி, நானும் குளிப்பேன். பதறிப்போனது தக்காளி. ஐஸ் கட்டி, நண்பா என்ன வார்த்தை சொன்னாய் நீ? உன் வாழ்வில் குளியல் என்பதே கிடையாது, கம்முனு கிட. கேட்டதா ஐஸ் கட்டி? வேண்டாம் வேண்டாம் என்று கதற கதற துபுக்கட்டீர் என்று ஆற்றிலே குதித்து விட்டது. ஐயோ பரிதாபம், குதித்தே விட்டது. என்ன செய்ய, குதித்தது குதித்தது தான், வெளியே வரவே இல்லை. அப்படியே ஆத்தோடு போய்விட்டது ஐஸ் கட்டி. செத்து போன ஐஸ் கட்டி நண்பனை நினைத்து நினைத்து வெங்காயமும் தக்காளியும் அழுதன, மனம் விட்டு அழுதன, ஓலமிட்டு அழுதன. ஓலம் விட்டு புலம்பிக் கொண்டே போகையில் அது நடந்தே விட்டது. தண்ணி லாரி ஒன்று தாறுமாறாக ஓடி தக்காளி மேல் ஏறிவிட்டது. சம்பவ இடத்திலேயே வயிறு வெடித்து செத்து விட்டது தக்காளி. தனித்து விடப்பட்ட வெங்காயம் கொஞ்ச நேரம் தக்காளிக்காக அழுதது, மனம் விட்டு அழுதது, ஓலமிட்டு அழுதது. ஓலச்சத்தம் கேட்டு ஓடி வந்தார் கடவுள். ஓடி வந்தவரிடம் ஒப்பாரி போட்டு முறையிட்டது வெங்காயம், கடவுளே ஐஸ் கட்டி செத்தப்போ நானும் தக்காளியும் அழுதோம், தக்காளி செத்தப்போ நான் அழுதேன், இப்போ நான் செத்தா யார் அழுவா? இப்படி அழுதது. அழுதபடி கேட்டு நின்ற வெங்காயத்திற்கு ஆறுதல் வரமளித்தார் ஆண்டவர். கலங்காதே நீ வெங்காயமே, கர்த்தர் நான் இருக்கிறேன். உயிரோடு இருந்தபோது நீ பிறருக்காக அழுதாய், எனவே நீ செத்தால் ஊரே அழும். அதனால்தான் வெங்காயம் உரிக்கிறப்ப ஊரே அழுவுதான், நீங்களும் நானும் அழுகிறோமா? பேசிக்கிறாங்க. பிறருக்காக நீ அழு, உனக்காக ஊரே அழும். கண்ணீர் என்பது தண்ணீர் அல்ல, அது கனத்த உணர்வுகளின் திறந்த வெளியோட்டம்.
1: வாரம் ஒரு நிகழ்வு

உலக இயற்கை பாதுகாப்பு தினம். உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 28ஆம் தேதி உலகம் முழுவதும் மிக முக்கியமாக கடைபிடிக்கப்படுகிறது. நாம் வாழும் இந்த பூமியையும் நம்மை சுற்றியுள்ள இயற்கையையும் பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை உலக மக்களிடம் ஆழமாக எடுத்துரைப்பதே இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். இன்றைய காலகட்டத்தில் இயற்கை பாதுகாப்பு என்பது வெறும் ஒரு நாள் கொண்டாட்டமாக மட்டும் சுருங்கிவிடாமல் ஒட்டுமொத்த மனித குலத்தின் வாழ்வாதாரத்தையும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் ஒரு முக்கிய காரணியாக மாற்றியுள்ளது என்பதால் முறையான விழிப்புணர்வுடன் கூடிய தொடக்கமே இதற்கான சிறந்த அடித்தளமாகும். இயற்கை என்பது மனித வாழ்க்கையின் மிக உன்னதமான அடிப்படையாகும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நம் சுவாசிக்கும் காற்று, தாகம் தீர்க்கும் நீர், பசிப்போக்கும் உணவு தரும் மண், நிழல் தரும் மரங்கள் மற்றும் நம்மை சுற்றியுள்ள அரிய உயிரினங்கள் அனைத்தும் மனித வாழ்வுடன் பிரிக்க முடியாதபடி நெருங்கிய தொடர்புடையவை ஆகும். இயற்கையின் இந்த ஐந்து பேராற்றல்களும் மனித பூமியில் தோன்றுவதற்கு முன்பிருந்தே அவனது தேவைகள் பூர்த்தி செய்து வருகின்றன என்பதை உணர்ந்து அவற்றை சிதைக்காமல் போற்றி பாதுகாப்பது நம் அனைவரின் கடமையாகும். இன்றைய நவீன உலகில்

காதலுக்கு மிக முக்கிய காரணங்களில் ஒன்றாக தற்போதைய சூழலில் பார்க்கப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான மரங்கள் வெட்டப்படுவதால் காற்றில் கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகரித்து பூமியின் வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்கிறது. மரங்களின் எண்ணிக்கை பெருமளவில் குறைவதால் இயற்கையான மழைப்பொழிவும் முற்றிலும் பாதிக்கப்பட்டு உலகெங்கிலும் கடுமையான வறட்சியும் கோடைகாலத்தில் தாங்க முடியாத வெப்பாலையும் ஏற்படுகின்றன. மனிதர்களின் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையாக விளங்கும் ஆறுகள், குளங்கள் மற்றும் ஏரிகள் போன்ற நீர்நிலைகள் தொழிற்சாலையின் நச்சுக் கழிவுகளாலும் மனிதர்களின் அலட்சியத்தாலும் தொடர்ந்து மாசுபட்டு வருகின்றன. இதனால் உலக அளவில் தூய்மையான குடிநீருக்கான தட்டுப்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து பல நாடுகள் பெரும் தண்ணீர் பஞ்சத்தை எதிர்கொண்டு வருகின்றன. சுத்தமான குடிநீர் என்பது மனிதர்களின் மிக அடிப்படையான உரிமை என்பதால் மழைநீர் சேகரிப்பு போன்ற உத்திகளை கையாண்டு நமது நீர்வளங்களை நாம் கட்டாயம் பாதுகாக்க வேண்டும். நவீன மனித நாகரிகத்தில் பிளாஸ்டிக் பொருட்களின் வரம்பு மீறிய பயன்பாடு சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக உருவெடுத்துள்ளது. மட்காத தன்மை கொண்ட இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் நிலத்தடி நீர்மட்டத்தை பாதிப்பதோடு மண்ணின் வளத்தையும் முற்றிலும் சீரழிக்கின்றன. மேலும் இவை ஆறுகளின் வழியாக கடலை சென்றடையும் போது கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் பறவைகளின் ஆரோக்கியத்திற்கு பெரும் வேதனையையும் மீள முடியாத மரணங்களையும் பரிசாக தருகின்றன. மனிதர்களின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பால் விலங்குகள் மற்றும் பறவைகளின் இயற்கை வாழிடங்கள் முற்றிலும் அழிந்து வருவதால் பூமியில் உள்ள பல அரிய உயிரினங்கள் இன்று அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இந்த உலகத்தில் வாழ மனிதர்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அவ்வளவு உரிமை மற்ற அனைத்து உயிரினங்களுக்கும் உண்டு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இயற்கையின் சமநிலையை பேணவும் எதிர்கால தலைமுறைக்காகவும் இந்த உயிரின பல்வகைமையை பாதுகாப்பது நமது முதன்மை கடமையாகும். மின்சாரத்தை வீணாக்காமல் சிக்கனமாக பயன்படுத்துவது சுற்றுச்சூழலின் சுமையை குறைத்து இயற்கை வளங்களை பாதுகாக்க பெரிதும் உதவுகிறது. நாம் பயன்படுத்தும் பெரும்பாலான மின்சாரம் நிலக்கரி போன்ற இயற்கை வளங்களை அழிப்பதன் மூலமே பெறப்படுகிறது என்பதால் மாற்று வழிகளை நாம் சிந்திக்க வேண்டும். சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல் போன்ற புதுப்பிக்கத்தக்க இயற்கை ஆற்றல்களின் பயன்பாட்டை நாம் அன்றாட வாழ்வில் அதிகளவில் அதிகரிக்க முன்வர வேண்டும். இயற்கையை பாதுகாப்பதில் மரக்கன்றுகள் நடுதல் என்பது மிக எளிய மற்றும் வலிமையான ஒரு கூட்டு முயற்சியாகும். ஒரு சிறிய மரம் மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜனை தருவதுடன் பறவைகளுக்கு இருப்பிடமாகவும் நிலத்தடி நீரை சேமிக்கும் அரணாகவும் விளங்கி பல நூறு உயிர்களுக்கு ஆதாரமாக அமைகிறது. பசுமையான பூமியை உருவாக்க நாம் அனைவரும் வீடுகளிலும் பொது இடங்களிலும் மரங்களை வளர்க்க வேண்டும். காடுகளை பாதுகாப்பதையும் நமது தினசரி கடமையாக கருத வேண்டும். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் இன்றைய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிக முக்கிய பங்கு வகிக்க வேண்டியது காலத்தின் தேவையாகும். பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளிலேயே சிறுவயது முதலே மாணவர்களுக்கு இயற்கை பாதுகாப்பின் அவசியத்தை ஆழமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். பிளாஸ்டிக்கிற்கு மாற்றாக துணிப்பைகள், சணல் பொருட்கள் போன்ற சுற்றுச்சூழல் நட்பு பொருட்களை அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் நற்பண்புகளை இளைஞர்கள் தங்களின் நாகரீக அடையாளமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதிகரித்து வரும் வாகன பெருக்கமும் அதிலிருந்து வெளியேறும் நச்சுகளும் நம்மை சுற்றியுள்ள காற்றின் தூய்மையை கெடுத்து காற்று மாசுபாட்டை பன்மடங்கு அதிகரிக்கின்றன. இதனால் மனிதர்களுக்கு புதிய சுவாச நோய்களும் ஒவ்வாமைகளும் ஏற்பட்டு அவர்களின் உடல்நலம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. இயற்கையை பாதுகாப்பது என்பது ஏதோ அரசாங்கத்தின் அல்லது ஒரு குறிப்பிட்ட அமைப்பின் வேலை மட்டுமல்ல, அது பூமியில் வாழும் ஒவ்வொரு மனிதனின் தனிப்பட்ட பொறுப்பு என்பதை உணர்ந்து அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். உலக இயற்கை பாதுகாப்பு தினம் என்பது இயற்கையோடு இணைந்து வாழ்வதன் முக்கியத்துவத்தை மனிதனுக்கு மீண்டும் ஒரு முறை நினைவூட்டும் உன்னதமான நாளாகும். இயற்கையானது மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்யுமே தவிர அவனது பேராசைக்கு வடிகாலாக மாறக்கூடாது. ஏனெனில் இயற்கை இல்லாமல் மனித வாழ்வு என்பது சாத்தியமே இல்லை. இயற்கை பாதுகாப்பே மனித குலத்தின் உண்மையான பாதுகாப்பு என்பதை உணர்ந்து இந்த நன்னாளில் பூமியை பசுமையாகவும் தூய்மையாகவும் வைத்திருக்க உறுதிமொழி எடுத்து வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம்.

0: செய்திகள்.
1: இளைஞர்கள் ஆண்டவரில் எப்போதும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து 2023 ஆண்டு லிஸ்பனில் நடைபெற்ற உலக இளைஞர் நாளில் பெற்ற விசுவாச உற்சாகத்தை தொடர்ந்து உயிர்ப்புடன் தக்க வைத்துக் கொள்ளுமாறு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்தார். போர்த்துகலின் லமேகோ நகரில் July 24 முதல் 26 வரை இடம்பெற்ற 2வது ரிஜாய்ஸ் தேசிய இளைஞர் நாளை முன்னிட்டு அனுப்பிய காணொலி செய்தியில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை, உலக இளைஞர் நாளில் பல மொழிகள் பல பண்பாடுகளைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்றிணைந்து கிறிஸ்துவை ஆழமாக சந்தித்த அனுபவத்தை எடுத்து காட்டினர். இயேசுவே நம் மகிழ்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் ஆதாரம் என்று வலியுறுத்திய திருத்தந்தை, அண்மையில் இடம்பெற்ற யூப்ளி கொண்டாட்டங்களிலும் ஸ்பெயினுக்கான திருத்தூது பயணத்திலும் இளைஞர்களின் உற்சாகமான விசுவாசம் தம்மை ஆழமாக ஊக்குவிப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். இளைஞர்களின் உள்ளத்தில் எழும் தேடலையும் வாழ்க்கை குறித்த உள்ளார்ந்த ஏக்கத்தையும் கண்டு அஞ்ச வேண்டாம் என்றும், மாறாக அவற்றை கிறிஸ்துவை இன்னும் நெருக்கமாக அறிந்து பின்பற்றுவதற்கான வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளுமாறும் திருத்தந்தை இளைஞர்களுக்கு ஊக்கமளித்தார். மேலும், தினமும் நற்செய்தியை வாசித்து அமைதியும் சகோதரத்துவமும் நிலவும் உலகை உருவாக்கும் கனவை தொடர்ந்து வளர்த்து கொள்ளவும், எந்த சூழ்நிலையும் யாரும் உங்கள் நம்பிக்கையை பறித்துவிட அனுமதிக்க வேண்டாம் என்றும் திருத்தந்தை அவர்களை கேட்டுக் கொண்டார்.
2: ஆண்டவருடனான உறவே வாழ்வின் உண்மையான புதையலும் விலைமதிப்பற்ற முத்துமாகும் என்றும், நுகர்வு கலாச்சாரத்தின் மாயையை விட்டு இறை ஆட்சியின் செல்வத்தை தேடுமாறு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் நம்பிக்கையாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். July 26 ஞாயிறன்று காஸ்தல் கந்தோல்போவில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, அந்நாளின் நற்செய்தியில் இடம்பெறும் புதையல் மற்றும் விலைமதிப்பற்ற முத்து பற்றிய ஓமைகளை மேற்கோள் காட்டி, இறையாட்சியை கண்டறிவது மனித வாழ்வை குறுகியதாக மாற்றுவதில்லை, மாறாக அதன் எல்லைகளை விரிவுபடுத்தி புதிய நம்பிக்கைகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் வழிவகுக்கிறது என்று கூறினார். இறையாட்சி அனைவருக்கும் உரியது என்பதை இயேசுவின் பல உவமைகள் வெளிப்படுத்துகின்றன என்றும், விவசாயி, வணிகர், மீனவர், மறைநூல் அறிஞர், பெண், மேய்ப்பர், உழவர் என சமூகத்தின் பல்வேறு தரப்பினரின் வாழ்க்கையின் வழியாக இயேசு இறையாட்சியின் அழகை எடுத்துரைத்ததை அவர் சுட்டிக்காட்டினார். இன்றைய திரு அவையும் பல்வேறு மொழி, கலாச்சாரம், பொறுப்புகள் மற்றும் திறமைகளை கொண்ட மக்களின் ஒன்றிப்பாக உள்ளது என்றும், அனைவரையும் ஒன்றிணைக்கும் மறைந்திருக்கும் புதையலும் விலைமதிப்பற்ற முத்தும் இயேசு கிறிஸ்துவே என்றும் வலியுறுத்திய திருத்தந்தை, கடவுள் யாரையும் பாகுபடுத்தி பார்க்காமல் குறிப்பாக சிறியோருக்கும் ஒதுக்கப்பட்டோருக்கும் தமது அன்பை இலவசமாக வழங்குகிறார் என்றும் கூறினார்.
1: இளைஞர்கள் தங்களின் நிலைமையை நற்செய்தி அறிவிப்பின் ஆற்றலாக மாற்றுமாறும், அதன் வழியாக மனிதர்களின் ஆழமான ஏக்கங்களுக்கு பதிலளித்து ஒவ்வொருவருக்கும் அவர்களின் உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தும் இயேசுவை பிறருக்கு கொண்டு சேர்க்குமாறும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்தார். பிரேசிலின் வடகிழக்கு நகரமான போர்த்தலேசாவில் July 22 முதல் 26 வரை நடைபெற்ற அல்லேலூயா கத்தோலிக்க இசை விழாவை முன்னிட்டு அனுப்பிய காணொலி செய்தியில் திருத்தந்தை இவ்வாறு கூறினார். தூய ஆவியார் இளைஞர்களின் இதயங்களில் அதிகமான அன்பை மீண்டும் பற்ற வைத்து அவர்களின் இளமையை நற்செய்தி பணிக்காக வலிமையாக மாற்றட்டும் என்றும், ஒவ்வொருவரும் புனித அகுஸ்தினார் குறிப்பிட்டுள்ள இறை நகரை கட்டியெழுப்பும் உயிருள்ள கற்களாக மாற வேண்டும் என்றும் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இளைஞர்களின் உற்சாகம் அனைவரிடமும் புதிய மறைப்பணி உணர்வை தூண்டுகிறது என்றும், கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை அருளற்ற வாழ்க்கை என்பதை துணிவுடன் அறிவிக்குமாறும் அவர்களுக்கு வலியுறுத்தினார். மறைப்பணி மாநாடுகள் மற்றும் இளையோர் சந்திப்புகளில் பெறப்படும் ஆன்மீக உற்சாகம் காலப்போக்கில் குறையலாம் என்று கூறிய திருத்தந்தை, அந்த நம்பிக்கையின் தீபத்தை அணையாமல் காக்க ஜப வாழ்க்கை இன்றியமையாதது என்றும், கிறிஸ்துவுக்கு அஞ்ச தேவையில்லை, அவர் மனிதரிடமிருந்து எதையும் பறிப்பதில்லை, மாறாக வாழ்வின் நிறைவை அருளுகிறார் என்றும் திருத்தந்தை வலியுறுத்தினார்.
2: புதிய மரோனைட் அருளாளராக உயர்த்தப்பட்ட மரோனைட் தலைவர் எலியாஸ் ஹுவாயக் அவர்களின் சான்று வாழ்வும் பரிந்துரையும் லெபனோன் நாட்டிற்கு அமைதியையும் உலகெங்கும் வாழும் மரோனைட் நம்பிக்கையாளர்களுக்கு உறுதியையும் வழங்கட்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் இறைவேண்டல் செய்தார். July 26 ஞாயிறன்று காஸ்தல் கந்தோல்போவில் இடம்பெற்ற நண்பகல் மூவேளை இறைவேண்டலின் இறுதியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, 1899 முதல் 1931 வரை அந்தியோக்கியாவின் மரோனைட் திரு அவையின் தலைவராக பணியாற்றியதுடன் மரோனைட் தூய குடும்ப சகோதரிகள் சபையை நிறுவிய எலியாஸ் ஹுவாயக் அவர்கள் July 26 அன்று லெபனானில் அருளாளராக உயர்த்தப்பட்டதை எடுத்து காட்டினார். 30 மேலாக மரோனைட் திரு அவையை அர்ப்பணிப்புடனும் ஆழ்ந்த மேய்ப்பு பணியுணர்வுடனும் வழிநடத்திய அருளாளர் எலியாஸ் அவர்கள், அவர் உரையாடலுக்கும் நம்பிக்கைக்கும் உரிய மனிதர் என்றும், திரு அவை சமூகம் மற்றும் அரசியல் வாழ்வில் ஒளிமிக்க வழிகாட்டியாக திகழ்ந்ததால் நவீன லெபனானின் தந்தை என்று போற்றப்பட்டவர் என்றும் திருத்தந்தை குறிப்பிட்டார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது.
0: உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை கதைகள் ஆயிரம், வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் ஆயிரம்.
2: தக்காளி ஐஸ் கட்டி வெங்காயம் இணைபுரியா நண்பர்கள் அவர்கள் காலார காலை உலா போனார்கள். பேசிக்கொண்டே உறுதி எடுத்துக் கொண்டார்கள், தங்களில் யார் செத்தாலும் மற்றவர் அழ வேண்டும், மனம் விட்டு ஓலமிட்டு அழ வேண்டும். போகும் வழியில் ஆறு வந்தது. தக்காளியும் வெங்காயமும் குளிக்க ஆரம்பித்தன. அடம்பிடித்தது ஐஸ் கட்டி, நானும் குளிப்பேன். பதறிப்போனது தக்காளி. ஐஸ் கட்டி நண்பா, என்ன வார்த்தை சொன்னாய் நீ? உன் வாழ்வில் குளியல் என்பதே கிடையாது, கம்முனு கிட. கேட்டதா ஐஸ் கட்டி? வேண்டாம் வேண்டாம் என்று கதற கதற துபுக்கட்டீர் என்று ஆற்றிலே குதித்து விட்டது. ஐயோ பரிதாபம், குதித்தே விட்டது. என்ன செய்ய, குதித்தது குதித்தது தான், வெளியே வரவே இல்லை. அப்படியே ஆத்தோடு போய்விட்டது ஐஸ் கட்டி. செத்து போன ஐஸ் கட்டி நண்பனை நினைத்து நினைத்து வெங்காயமும் தக்காளியும் அழுதன, மனம் விட்டு அழுதன, ஓலமிட்டு அழுதன. ஓலம் விட்டு புலம்பிக் கொண்டே போகையில் அது நடந்தே விட்டது. தண்ணி லாரி ஒன்று தாறுமாறாக ஓடி தக்காளி மேல் ஏறிவிட்டது. சம்பவ இடத்திலேயே வயிறு வெடித்து செத்து விட்டது தக்காளி. தனித்து விடப்பட்ட வெங்காயம் கொஞ்ச நேரம் தக்காளிக்காக அழுதது, மனம் விட்டு அழுதது, ஓலமிட்டு அழுதது. ஓலச்சத்தம் கேட்டு ஓடி வந்தார் கடவுள். ஓடி வந்தவரிடம் ஒப்பாரி போட்டு முறையிட்டது வெங்காயம், கடவுளே ஐஸ் கட்டி செத்தப்போ நானும் தக்காளியும் அழுதோம், தக்காளி செத்தப்போ நான் அழுதேன், இப்போ நான் செத்தா யார் அழுவா? இப்படி அழுதது. அழுதபடி கேட்டு நின்ற வெங்காயத்திற்கு ஆறுதல் வரமளித்தார் ஆண்டவர். கலங்கா நீ வெங்காயமே, கர்த்தர் நான் இருக்கிறேன். உயிரோடு இருந்தபோது நீ பிறருக்காக அழுதாய், எனவே நீ செத்தால் ஊரே அழும். அதனால்தான் வெங்காயம் உரிக்கிறப்ப ஊரே அழுவுதான், நீங்களும் நானும் அழுகிறோமா? பேசிக்கிறாங்க. பிறருக்காக நீ அழு, உனக்காக ஊரே அழும். கண்ணீர் என்பது தண்ணீர் அல்ல, அது கனத்த உணர்வுகளின் திறந்த வெளியோட்டம்.
1: வாரம் ஒரு நிகழ்வு

உலக இயற்கை பாதுகாப்பு தினம். உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 28ஆம் தேதி உலகம் முழுவதும் மிக முக்கியமாக கடைபிடிக்கப்படுகிறது. நாம் வாழும் இந்த பூமியையும் நம்மை சுற்றியுள்ள இயற்கையையும் பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை உலக மக்களிடம் ஆழமாக எடுத்துரைப்பதே இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். இன்றைய காலகட்டத்தில் இயற்கை பாதுகாப்பு என்பது வெறும் ஒரு நாள் கொண்டாட்டமாக மட்டும் சுருங்கிவிடாமல் ஒட்டுமொத்த மனித குலத்தின் வாழ்வாதாரத்தையும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் ஒரு முக்கிய காரணியாக மாற்றியுள்ளது என்பதால் முறையான விழிப்புணர்வுடன் கூடிய தொடக்கமே இதற்கான சிறந்த அடித்தளமாகும். இயற்கை என்பது மனித வாழ்க்கையின் மிக உன்னதமான அடிப்படையாகும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நம் சுவாசிக்கும் காற்று, தாகம் தீர்க்கும் நீர், பசிப்போக்கும் உணவு தரும் மண், நிழல் தரும் மரங்கள் மற்றும் நம்மை சுற்றியுள்ள அரிய உயிரினங்கள் அனைத்தும் மனித வாழ்வுடன் பிரிக்க முடியாதபடி நெருங்கிய தொடர்புடையவை ஆகும். இயற்கையின் இந்த ஐந்து பேராற்றல்களும் மனித பூமியில் தோன்றுவதற்கு முன்பிருந்தே அவனது தேவைகள் பூர்த்தி செய்து வருகின்றன என்பதை உணர்ந்து அவற்றை சிதைக்காமல் போற்றி பாதுகாப்பது நம் அனைவரின் கடமையாகும். இன்றைய நவீன உலகில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி நாளுக்கு நாள் அசுர வேகத்தில் அதிகரித்து வந்தாலும் அதற்கு ஈடாக நம்முடைய இயற்கை வளங்கள் மிக வேகமாக அழிந்து வருகின்றன. மனிதனின் பேராசையினாலும் திட்டமிடப்படாத நவீனமயமாக்கலினாலும் காடுகள், மலைகள் மற்றும் நீர்நிலைகள் போன்ற வாழ்வாதார வளங்கள் பெருமளவில் சுரண்டப்பட்டு வருகின்றன. இத்தகைய தொடர்ச்சியான அழிவுகளால் ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் சமநிலையும் கடுமையாக பாதிக்கப்பட்டு மனித குலத்திற்கே பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. காடுகள் அழிக்கப்படுவது உலக வெப்பமயமாதலுக்கு மிக முக்கிய காரணங்களில் ஒன்றாக தற்போதைய சூழலில் பார்க்கப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான மரங்கள் வெட்டப்படுவதால் காற்றில் கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகரித்து பூமியின் வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்கிறது. மரங்களின் எண்ணிக்கை பெருமளவில் குறைவதால் இயற்கையான மழைப்பொழிவும் முற்றிலும் பாதிக்கப்பட்டு உலகெங்கிலும் கடுமையான வறட்சியும் கோடைகாலத்தில் தாங்க முடியாத வெப்பாலையும் ஏற்படுகின்றன. மனிதர்களின் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையாக விளங்கும் ஆறுகள், குளங்கள் மற்றும் ஏரிகள் போன்ற நீர்நிலைகள் தொழிற்சாலையின் நச்சு கழிவுகளாலும் மனிதர்களின் அலட்சியத்தாலும் தொடர்ந்து மாசுபட்டு வருகின்றன. இதனால் உலக அளவில் தூய்மையான குடிநீருக்கான தட்டுப்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து பல நாடுகள் பெரும் தண்ணீர் பஞ்சத்தை எதிர்கொண்டு வருகின்றன. சுத்தமான குடிநீர் என்பது மனிதர்களின் மிக அடிப்படையான உரிமை என்பதால் மழைநீர் சேகரிப்பு போன்ற உத்திகளை கையாண்டு நமது நீர்வளங்களை நாம் கட்டாயம் பாதுகாக்க வேண்டும். நவீன மனித நாகரிகத்தில் பிளாஸ்டிக் பொருட்களின் வரம்பு மீறிய பயன்பாடு சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக உருவெடுத்துள்ளது. மட்காத தன்மை கொண்ட இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் நிலத்தடி நீர்மட்டத்தை பாதிப்பதோடு மண்ணின் வளத்தையும் முற்றிலும் சீரழிக்கின்றன. மேலும் இவை ஆறுகளின் வழியாக கடலை சென்றடையும் போது கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் பறவைகளின் ஆரோக்கியத்திற்கு பெரும் வேதனையையும் மீள முடியாத மரணங்களையும் பரிசாக தருகின்றன. மனிதர்களின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பால் விலங்குகள் மற்றும் பறவைகளின் இயற்கை வாழிடங்கள் முற்றிலும் அழிந்து வருவதால் பூமியில் உள்ள பல அரிய உயிரினங்கள் இன்று அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இந்த உலகத்தில் வாழ மனிதர்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அவ்வளவு உரிமை மற்ற அனைத்து உயிரினங்களுக்கும் உண்டு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இயற்கையின் சமநிலையை பேணவும் எதிர்கால தலைமுறைக்காகவும் இந்த உயிரின பல்வகைமையை பாதுகாப்பது நமது முதன்மை கடமையாகும். மின்சாரத்தை வீணாக்காமல் சிக்கனமாக பயன்படுத்துவது சுற்றுச்சூழலின் சுமையை குறைத்து இயற்கை வளங்களை பாதுகாக்க பெரிதும் உதவுகிறது. நாம் பயன்படுத்தும் பெரும்பாலான மின்சாரம் நிலக்கரி போன்ற இயற்கை வளங்களை அழிப்பதன் மூலமே பெறப்படுகிறது என்பதால் மாற்று வழிகளை நாம் சிந்திக்க வேண்டும். சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல் போன்ற புதுப்பிக்கத்தக்க இயற்கை ஆற்றல்களின் பயன்பாட்டை நாம் அன்றாட வாழ்வில் அதிகளவில் அதிகரிக்க முன்வர வேண்டும். இயற்கையை பாதுகாப்பதில் மரக்கன்றுகள் நடுதல் என்பது மிக எளிய மற்றும் வலிமையான ஒரு கூட்டு முயற்சியாகும். ஒரு சிறிய மரம் மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜனை தருவதுடன் பறவைகளுக்கு இருப்பிடமாகவும் நிலத்தடி நீரை சேமிக்கும் அரணாகவும் விளங்கி பல நூறு உயிர்களுக்கு ஆதாரமாக அமைகிறது. பசுமையான பூமியை உருவாக்க நாம் அனைவரும் வீடுகளிலும் பொது இடங்களிலும் மரங்களை வளர்க்க வேண்டும்.
காடுகளை பாதுகாப்பதையும் நமது தினசரி கடமையாக கருத வேண்டும். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் இன்றைய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிக முக்கிய பங்கு வகிக்க வேண்டியது காலத்தின் தேவையாகும். பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளிலேயே சிறுவயது முதலே மாணவர்களுக்கு இயற்கை பாதுகாப்பின் அவசியத்தை ஆழமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். பிளாஸ்டிக்கிற்கு மாற்றாக துணிப்பைகள், சணல் பொருட்கள் போன்ற சுற்றுச்சூழல் நட்பு பொருட்களை அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் நற்பண்புகளை இளைஞர்கள் தங்களின் நாகரீக அடையாளமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதிகரித்து வரும் வாகன பெருக்கமும் அதிலிருந்து வெளியேறும் நச்சுகளும் நம்மை சுற்றியுள்ள காற்றின் தூய்மையை கெடுத்து காற்று மாசுபாட்டை பன்மடங்கு அதிகரிக்கின்றன. இதனால் மனிதர்களுக்கு புதிய சுவாச நோய்களும் ஒவ்வாமைகளும் ஏற்பட்டு அவர்களின் உடல்நலம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. இயற்கையை பாதுகாப்பது என்பது ஏதோ அரசாங்கத்தின் அல்லது ஒரு குறிப்பிட்ட அமைப்பின் வேலை மட்டுமல்ல, அது பூமியில் வாழும் ஒவ்வொரு மனிதனின் தனிப்பட்ட பொறுப்பு என்பதை உணர்ந்து அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். உலக இயற்கை பாதுகாப்பு தினம் என்பது இயற்கையோடு இணைந்து வாழ்வதன் முக்கியத்துவத்தை மனிதனுக்கு மீண்டும் ஒரு முறை நினைவூட்டும் உன்னதமான நாளாகும். இயற்கையானது மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்யுமே தவிர அவனது பேராசைக்கு வடிகாலாக மாறக்கூடாது. ஏனெனில் இயற்கை இல்லாமல் மனித வாழ்வு என்பது சாத்தியமே இல்லை. இயற்கை பாதுகாப்பே மனித குலத்தின் உண்மையான பாதுகாப்பு என்பதை உணர்ந்து இந்த நன்னாளில் பூமியை பசுமையாகவும் தூய்மையாகவும் வைத்திருக்க உறுதிமொழி எடுத்து வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம்.

0: செய்திகள்.
1: இளைஞர்கள் ஆண்டவரில் எப்போதும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து 2023 ஆண்டு லிஸ்பனில் நடைபெற்ற உலக இளைஞர் நாளில் பெற்ற விசுவாச உற்சாகத்தை தொடர்ந்து உயிர்ப்புடன் தக்க வைத்துக் கொள்ளுமாறு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்தார். போர்த்துகலின் லமேகோ நகரில் ஜூலை 24 முதல் 26 வரை இடம்பெற்ற 2 ரிஜாய்ஸ் தேசிய இளைஞர் நாளை முன்னிட்டு அனுப்பிய காணொலி செய்தியில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை, உலக இளைஞர் நாளில் பல மொழிகள் பல பண்பாடுகளைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்றிணைந்து கிறிஸ்துவை ஆழமாக சந்தித்த அனுபவத்தை எடுத்து காட்டினர். இயேசுவே நம் மகிழ்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் ஆதாரம் என்று வலியுறுத்திய திருத்தந்தை, அண்மையில் இடம்பெற்ற யூப்ளி கொண்டாட்டங்களிலும் ஸ்பெயினுக்கான திருத்தூது பயணத்திலும் இளைஞர்களின் உற்சாகமான விசுவாசம் தம்மை ஆழமாக ஊக்குவிப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். இளைஞர்களின் உள்ளத்தில் எழும் தேடலையும் வாழ்க்கை குறித்த உள்ளார்ந்த ஏக்கத்தையும் கண்டு அஞ்ச வேண்டாம் என்றும், மாறாக அவற்றை கிறிஸ்துவை இன்னும் நெருக்கமாக அறிந்து பின்பற்றுவதற்கான வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளுமாறும் திருத்தந்தை இளைஞர்களுக்கு ஊக்கமளித்தார். மேலும், தினமும் நற்செய்தியை வாசித்து அமைதியும் சகோதரத்துவமும் நிலவும் உலகை உருவாக்கும் கனவை தொடர்ந்து வளர்த்து கொள்ளவும், எந்த சூழ்நிலையும் யாரும் உங்கள் நம்பிக்கையை பறித்துவிட அனுமதிக்க வேண்டாம் என்றும் திருத்தந்தை அவர்களை கேட்டுக் கொண்டார்.
2: ஆண்டவருடனான உறவே வாழ்வின் உண்மையான புதையலும் விலைமதிப்பற்ற முத்துமாகும் என்றும், நுகர்வு கலாச்சாரத்தின் மாயையை விட்டு இறை ஆட்சியின் செல்வத்தை தேடுமாறு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் நம்பிக்கையாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். ஜூலை 26 ஞாயிறன்று காஸ்தல் கந்தோல்ஃபோவில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, அந்நாளின் நற்செய்தியில் இடம்பெறும் புதையல் மற்றும் விலைமதிப்பற்ற முத்து பற்றிய ஓமைகளை மேற்கோள் காட்டி, இறையாட்சியை கண்டறிவது மனித வாழ்வை குறுகியதாக மாற்றுவதில்லை, மாறாக அதன் எல்லைகளை விரிவுபடுத்தி புதிய நம்பிக்கைகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் வழிவகுக்கிறது என்று கூறினார். இறையாட்சி அனைவருக்கும் உரியது என்பதை இயேசுவின் பல உவமைகள் வெளிப்படுத்துகின்றன என்றும், விவசாயி, வணிகர், மீனவர், மறைநூல் அறிஞர், பெண், மேய்ப்பர், உழவர் என சமூகத்தின் பல்வேறு தரப்பினரின் வாழ்க்கையின் வழியாக இயேசு இறையாட்சியின் அழகை எடுத்துரைத்ததை அவரை சுட்டிக்காட்டினார். இன்றைய திரு அவையும் பல்வேறு மொழி, கலாச்சாரம், பொறுப்புகள் மற்றும் திறமைகளை கொண்ட மக்களின் ஒன்றிப்பாக உள்ளது என்றும், அனைவரையும் ஒன்றிணைக்கும் மறைந்திருக்கும் புதையலும் விலைமதிப்பற்ற முத்தும் இயேசு கிறிஸ்துவே என்றும் வலியுறுத்திய திருத்தந்தை, கடவுள் யாரையும் பாகுபடுத்தி பார்க்காமல் குறிப்பாக சிறியோருக்கும் ஒதுக்கப்பட்டோருக்கும் தமது அன்பை இலவசமாக வழங்குகிறார் என்றும் கூறினார்.
1: இளைஞர்கள் தங்களின் நிலைமையை நற்செய்தி அறிவிப்பின் ஆற்றலாக மாற்றுமாறும், அதன் வழியாக மனிதர்களின் ஆழமான ஏக்கங்களுக்கு பதிலளித்து ஒவ்வொருவருக்கும் அவர்களின் உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தும் இயேசுவை பிறருக்கு கொண்டு சேர்க்குமாறும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்தார். பிரேசிலின் வடகிழக்கு நகரமான போர்த்தலேசாவில் ஜூலை 22 முதல் 26 வரை நடைபெற்ற அல்லேலூயா கத்தோலிக்க இசை விழாவை முன்னிட்டு அனுப்பிய காணொலி செய்தியில் திருத்தந்தை இவ்வாறு கூறினார். தூய ஆவியார் இளைஞர்களின் இதயங்களில் அதிகமான அன்பை மீண்டும் பற்ற வைத்து அவர்களின் இளமையை நற்செய்தி பணிக்காக வலிமையாக மாற்றட்டும் என்றும், ஒவ்வொருவரும் புனித அகுஸ்தினார் குறிப்பிட்டுள்ள இறைநகரை கட்டியெழுப்பும் உயிருள்ள கற்களாக மாற வேண்டும் என்றும் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இளைஞர்களின் உற்சாகம் அனைவரிடமும் புதிய மறைபணி உணர்வை தூண்டுகிறது என்றும், கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை அருளற்ற வாழ்க்கை என்பதை துணிவுடன் அறிவிக்குமாறும் அவர்களுக்கு வலியுறுத்தினார். மறைபணி மாநாடுகள் மற்றும் இளையோர் சந்திப்புகளில் பெறப்படும் ஆன்மீக உற்சாகம் காலப்போக்கில் குறையலாம் என்று கூறிய திருத்தந்தை, அந்த நம்பிக்கையின் தீபத்தை அணையாமல் காக்க ஜப வாழ்க்கை இன்றியமையாதது என்றும், கிறிஸ்துவுக்கு அஞ்ச தேவையில்லை, அவர் மனிதரிடமிருந்து எதையும் பறிப்பதில்லை, மாறாக வாழ்வின் நிறைவை அருளுகிறார் என்றும் திருத்தந்தை வலியுறுத்தினார்.
2: புதிய மரோனைட் அருளாளராக உயர்த்தப்பட்ட மரோனைட் தலைவர் எலியாஸ் ஹுவாயக் அவர்களின் சான்று வாழ்வும் பரிந்துரையும் லெபனோன் நாட்டிற்கு அமைதியையும் உலகெங்கும் வாழும் மரோனைட் நம்பிக்கையாளர்களுக்கு உறுதியையும் வழங்கட்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் இறைவேண்டல் செய்தார். ஜூலை 26 ஞாயிறன்று காஸ்தல் கந்தோல்ஃபோவில் இடம்பெற்ற நண்பகல் மூவேளை இறைவேண்டலின் இறுதியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, 1899 முதல் 1931 வரை அந்தியோக்கியாவின் மரோனைட் திரு அவையின் தலைவராக பணியாற்றியதுடன் மரோனைட் தூய குடும்ப சகோதரிகள் சபையை நிறுவிய எலியாஸ் ஹுவாயக் அவர்கள் ஜூலை 26 அன்று லெபனானில் அருளாளராக உயர்த்தப்பட்டதை எடுத்துக்காட்டினார். 30 மேலாக மரோனைட் திரு அவையை அர்ப்பணிப்புடனும் ஆழ்ந்த மேய்ப்பு பணியுணர்வுடனும் வழிநடத்திய அருளாளர் எலியாஸ் அவர்கள், அவர் உரையாடலுக்கும் நம்பிக்கைக்கும் உரிய மனிதர் என்றும், திரு அவை சமூகம் மற்றும் அரசியல் வாழ்வில் ஒளிமிக்க வழிகாட்டியாக திகழ்ந்ததால் நவீன லெபனானின் தந்தை என்று போற்றப்பட்டவர் என்றும் திருத்தந்தை குறிப்பிட்டார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது.
0: உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.